0: கடவி உங்க வகை மாட்பால் மங்கள கிங்கிலி பாத்தர அந்த எங்க வீடா சதவாலி.
1: සුබ සන්ධ්‍යාවක්. හවස 5:02 දැන් වෙලාව.

0: அசெட்லைன் ஃபினான்ஸ்தின் பெஸ்ட் பைக் கிட பெஸ்ட் டீல் லெக்க இந்தன பிரிமெஸ்மே பிரமுகாவன பஜாஜ் சிடி 100 ஹா பிளாட்டினா 100 மோட்டார் சைக்கிள் சந்தா பஹசும லீசிங் பஹசு லீசிங் மார்க்க கடினம் அனுமதிய சஹ அவமலிய கேவிலி ஹெல்மெட் க குத் நோமிலே அசெட்லைன் ஃபினான்ஸ் அதுமென்ன அதுமாரன் யான அமதன விண்வாய் 114 700 சிசி
1: ஸ்டைலிஷ் பெனமை மைலேஜ் கை தேகம ஏகம ரைட் தேக எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தாக்சனி சமகி பிளாட்டினா 100 ஹெட வெட காரயா டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வித்

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாங்கே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.